0: ಮತ್ತು ಆಂಬುನ ಗೆದರವಿಲ್ಲ ಕಥಾ ಬಾಕಿರುವ ಇರುವ ಸೇಮಿ ಕದಾದ ಬೆಂದ ಪೇ ಹರಿಯಾದಿರೆ ಕೇವ ಇರುವ ಸೇಮಿ ಮಾತಾದಿರೆ ಉಣ ಇರುವ ಸೇಮಿ ಕಥಾ ಬಾಕಿಲ್ಲ ಮೇವ ಕೇರುವ
1: ಇಸ್ಕೊಳ್ಳವಾ ಬಯಸ್ಕೆಲೆ ಇದು ಸೇ அப்படி ஸ்கோர் எடுக்கிறான்னு கேளுதுன்னா அப்படி கூட ஆதரே அப்படி உனக்கு வகையான எழுதுனா ஸ்கோர் பாடு
0: கெடுதால் அப்படிதான் விதில்ல கீவா புத்தி தமாய் அப்படிதான் இது பசி அப்படி கியா பலாண்டு இது கூட எனக்கு கூட மேரி நெத்தி வேலா இது பசி கேகாகன கெதிராவா ಇರ್ಬೋದು ಕೇಗ ಹಣ ಗೆದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಿರ್ಬಾಸೆ ಪೊಮ್ಮಿ ಅರಂಗಿ ಐಸ್ ಪಿತ್ತಾಳೆ